குப்பல் திண்டிகள் திண்டிகள் குப்பல் குறைகாவும் குறைகாவும் குறைகாவும் குறைகாவும் குறைகாவும் குறைகாவும் குறைகாவும் குறைகாவும் குறைகாவும் குறைகாவும் குறைகாவும் குறைகாவும் குறைகாவும் குறைகாவும் குறைகாவும் குறைகாவும் குறைகாவும் குறைகாவும் குறைகாவும் குறைகாவும் குறைகாவும் குறைகாவும் குறைகாவும் குறைகாவும் குறைகாவும் குறைகாவும் குறைகாவும் குறைகாவும் குறைகாவும் குறைகாவும் குறைகாவும் குறைகாவும் குறைகாவும் குறைகாவும் குறைகாவும் குறைகாவும் குறைகாவும் குறைகாவும் குறைகாவும் குறைகாவும் குறைகாவும் குறைகாவும் குறைகாவும் குறைகாவும் குறைகாவும் குறைகாவும் குறைகாவும் குறைகாவும்